0: நைட் உடனே நைட் ஆகிடும்.
1: Right
0: now? Yeah, P221 and 9, we'll get it right at Brunette.